0: ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: லக்கட மார்னிங் நியூஸ் அலர்ட் ஹங்கன விலாமத கிரணங்க வில உதேசன ஹாயாய்
2: வினாடி தீசாடாய்
3: ஸ்ரீலங்காவின் பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சகித ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெட்டி விஸ்தர சந்தா 13 96 அமதன்ன

0: குட் மார்னிங் சுபோதாசனாக விழாவுது நவையாய் வினாடியை காய்
1: விழாவு ஒப்ப வைத்த கிண ஆவி
2: நொதரையே பெரலிக்கரண என்எல்பி மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக் அமதரவ ரூபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக் சஹா கிராண்ட் சுப்பிரி டேக் சுப்பிரி மோட்டர் என்எல்பி மெகா

அகன கிரீடாவுக்கிட்ட லக்கண கிரீடா சேம சினசுராதாவுக்கும் சவச ஹத்தரை தியட்ட லக்கலின் கிரீடா பிடியா.